0: செல்லம்மா செல்லம்மா, சத்தியம் பண்ணி சொல்லுங்க செல்லம்மா.
1: என்னது?
0: என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்கல்ல,
1: அதனால?
0: அதனால எனக்கு தெரிஞ்ச நல்லத கெட்டது செஞ்சிட்டு இருக்கல்ல.
1: ஆமா.
0: எப்பாச்சும் என் மேல கோவம் வந்திருக்கா உங்களுக்கு?
1: வராதே.
0: அப்படின்னா என் மேல?
1: உன் மேல
0: இஷ்டப்பட்டு கேட்டதெல்லாம் கொடுக்கணும்.